கராரு. காவன பண்டத்தை படந்திருக்கு ஈஸ்வர ஜுக் ஜுகவே தானாலே காவ மோகனியா மன மோகன சுர்கா மச்ச பயாலே காவன ரத்ன பாயே தேரே ஆட்ட சட தீர்த்த நாலே காவே ஜோத மகாபல சூரா காவே காணி சாரே காவே கண்ட மண்டல பிரபண்டா கார கர் ரக்கே தாரே சேயி துதனு காவே ஜோ துத பாவன ரத்தே தேரே பகத ரசாலே ஓர் கேத்தே காவன சேமே சேத்தனா ஆவன நானக் கியா விசாரே சோயி சோயி சதா சச்ச சாஹிப் சச்சா சச்சி நாயி ஹே ஹே பி ஓ சி ஜாய நா ஜாசி ரச்சனா ஜன் ரச்சாயி ரங்கி ரங்கி பந்தி கர் கர் ஜன்சி மாயா ஜன் உபாயி கர் கர் வேக்கை கீத்தா ஆப்பணா ஜிவ திஸ் தி வடியாயி ஜோதிஸ் பாவை.